வாக்கே நமஸ்தங் ஹ்ரீமே நமஸ்தங் கரீமே நமஸ்தங் அனந்தே நமஸ்தங் மஹந்தே நமஸ்தஸ்தராகே நமஸ்தங் சுஹாகே நமோ சர்வசோகங் நமோ சர்வபோகங் நமோ சர்வகர்த்தா நமோ சர்வஹர்த்தா நமோ ஜோக ஜோகே நமோ போக போகே நமோ சர்வத்யாலே நமோ சர்வபாலே சாசரி சாந்தவ பிரசாத்

நமோ சர்வதேசே நமோ சர்வேசே நமோ ராஜராஜே நமோ சாரு சாதே நமோ சாஹு சாஹே நமோ மாஹு மாஹே நமோ கீத கீதே நமோ பிரீத பிரீத்தே நமோ ரோக்கு ரோக்கே நமோ சோக்கு சோக்கே

நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திருப்பங்கீயனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜு பீஜே அகிஜே பிஜே சுபாஸ்தங் பிரசிஜே கிருபாலங் சருபே குகர்மங் பிரநாசி சதா சர்வதாரித் சித்தங் நிவாசி சர்பட்சாந்தவே பிரசாத் அமிரத் கர்மே அமிரத் தர்மே கால ஜோகே சால போகே சால ராஜே அட்டால சாஜே அக்கல் தர்மங் அலாஹ கர்மங் சர்பங் தாத்தா சர்பங் யாத்தா சர்பங் பானே சர்பங் மானே